தூக்கமாக சையாதி சையாதி மர சையாத அரே கமா கமா கே மரக சையா தல தகள தகள சையாத துவலே பதலே ஹோக சையா அரே கமா கமா கே மரக சையா மோட்டே சையா பதலே சையா.